முழு அவதானே தேவியான் மகாசுர தீலா உன் மகாசுர நமஸ்கார கரமே சிறிது சாம கணிக்கும் ஒவ்வொட்ட ஹெகன விதியட்ட ஒவ்வொட்ட தேர்ன விதியட்ட தேவியான் மகாசுரவ நமஸ்கார கரமே சிறிது பிட்டத நொபலால் கிசிம மனுஷ்யேக் தேச நொபலா ஒவ்வ தேவியான் மகாசுர கதா கரமின் முழு சக்தியன் தேவியான் மகாசுரவ தன் நமஸ்கார கரமே சிறிது ஒவ்வொட்ட தேர்ன விதியட்ட தேவியான் மகாசுர ஸ்தூதி கேமே சிறிது தேவியான் மகாசுரகே ஆத்மன் மகாசுர ஆராதனா கரமே சிறிது දෙවියන් වහන්සේගේ ආත්මයන් වහන්සේගේ බලයේ ඉල්ලමින් සිටින්න ඔබ වැටී සිටින පාපයෙන් ඉහළට එන්නට ශුද්ධාත්මයන් වහන්සේගේ බලයේ ඉල්ලමින් සිටින්න